0: ஒரு பௌடி.
1: ரே மன பின் ஹர் ஜெய ரச்சோ கஹத்தே பந்தன் பாஹே ஜெய வித் கத்ஹு நா சூட்டியே.